பட்டினி தீர்ப்பான் சட்டி எடுத்து பிச்சக்காரன் கிட்டிய முதல் பெரு கண்டி பண்பணக்கார். கண்டவருடன் முதல் கொண்டு வளர்ந்தே தெண்டிகள் இறந்திலே.

0: வசல்லம் செல்லல்லாஹு அலை வசல்லம்.
1: சித்திரம் தாழ்வாரம் பாடியது யேசுதாஸ். கருதப்புறம் தாமோதரன் நம்பூதிரியுடைய வரிகளுக்கு ഭരതന്റെ സംഗീതം. ഈ ഗാനത്തിനായി വാട്സപ്പിലൂടെ സന്ദേശം അയച്ചത് രാധാ കളത്തിങ്കൽ അച്ഛനമ്പലം.

நலெடு மணியெடு தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருகுடல் அழகுடு திருவுடல் அழகுடு படையணி.